0: தையத்தனு பேரகத்த சிராவாத்து தைப்பாது இல்லை. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரமத்துல்லாஹ்.
1: அடோ சாகித் சசா டடகு அடோ சசா.
0: Itu kayak suara bapak. Sepertinya bapak mengarang kesakitan.
1: Kus, Kus, tolong Kus, Kus.
2: Bapak, ya Allah bapak, bapak kenapa pak?
1: Duh, aduh Kus, dadaku sakit, sesak sekali.
2: Kita ke rumah sakit sekarang ya pak ya. Kita ke rumah sakit sekarang.